0: பட்டினி தீர்ப்பான் சட்டியெடுத்து பிச்சைக்காரன் சிட்டிய முதல் பெரு கண்டி பண்பணக்கார்.
1: கந்தவரிய முதல் கொண்டு வளர்ந்தே தெண்டியே ரத்தமரே கொண்டு வளர்ந்தே தெண்டியே ரத்தமரே அங்கனே அங்கனே ஆஜ வளர்ந்தே என்ன தண்டல் எவ்வளவு தண்டல்.

காலத்தின் கைகளுக்கும் மாக்கியான்களின் இல்ல என்னில் நிறஞ்சுரா நொம்பரத்தே.